ஓம் நமஹ. ஓம் மதுரிபவே நமஹ. ஓம் தாரக்ஷவாஹனாய நமஹ. ஓம் சனாதனாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ.

0: ஆச்சாமாத சுவர்ணபரணம் பதீஜுன குண்டலம் ஆஞ்சநேயம். ஓம் நமோ பகவதே விசித்திர வீர ஹரமதே பவன காலான பிரபாஜுரத்வதாபவத்ரதேஹாய அஞ்சனே கர்வசம்பூதாய பிரகட விக்ரம வீர வைத்த தானவயக்ஷராசன கிரக பந்தனாய பூத கிரக பிரேத கிரக பிசாச கிரக ஷாக்கினி கிரக டாக்கினி கிரக காக்கினி கிரக காமினி கிரக பிரம்ம கிரக பிரம்ம ராசச கிரக சோர கிரக பந்தனாய ஏஹி ஏஹி ஆகச்சா கச்ச ஆவேஷய ஆவேஷய மம ஹிருதயம் பிரவேஷய பிரவேஷய ஸ்ஃபுர ஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர சத்யம் கதய கதய வியாக்ர முகம் பந்தய பந்தய சர்வ முகம் பந்தய பந்தய ராஜ முகம் பந்தய பந்தய சபா முகம் பந்தய பந்தய சத்ரு முகம் பந்தய பந்தய சர்வ முகம் பந்தய பந்தய லங்கா பிரசாத பஞ்சன சர்வ ஜனம் மே வசமானய வசமானய ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வார் ஆகர்ஷய ஆகர்ஷய சத்ரூன் மர்தய மர்தய மாறய மாறய சூர்ணய சூர்ணய கே கே கே ஸ்ரீராமச்சந்திராஜயா பிரகயா மம காரி சித்தி குரு குரு மம சத்ரூன் பஸ்மி குரு குரு ஸ்வாஹா. ஓம் ராம் ரீம் ரோம் ரைம் ரோம் ராம் ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமதே மம சர்வ சத்ரூன் பஸ்மி குரு குரு ஹர ஹர ஹோம் பட் ஸ்வாஹா. ஏகாதச சதாதி சத்ரூன் வைதி இதி ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமன் மாலா மந்திரா சம்பூரணம்.
1: மகாகால ஜகத் படி

0: ஆச்சாமாத சுவர்ண பகணம் பதீஜுன குண்டல மாஞ்சனேயம் ஓம் நமோ பகவதே விசித்திர வீர ஹனுமதே பிரபாச்சுன பிரபாச்சுனத்வதாபவத்ரதேஹாய அஞ்சனே கர்வசம்பூதாய பிரகர விக்ரம வீர வைத்திய தானவயப்சராசன கிரக பந்தனாய பூத கிரக பிரேத கிரக பிசாச கிரக ஷாக்கினி கிரக டாக்கினி கிரக காக்கினி கிரக காமினி கிரக பிரம்ம கிரக பிரம்ம ராட்சச கிரக சோர கிரக பந்தனாய ஏஹி ஏஹி ஆகச்சாகச்ச ஆவேஷயாவேஷய மமஹிருதயம் பிரவேஷய பிரவேஷய ஸ்ஃபுர ஸ்ஃபுர ஸ்ஃபுர ஸ்ஃபுர சத்யம் கதய கதய வியாபமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய ராஜமுகம் பந்தய பந்தய சபாமுகம் பந்தய பந்தய சத்ருமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய லங்கா பிரசாத பஞ்சன சர்வஜனம் மே வசமானய வசமானய ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வான் ஆகர்ஷய ஆகர்ஷய சத்ரூன் மர்தய மர்தய மாரய மாரய சூர்ணய சூர்ணய கே கே கே ஸ்ரீராமச்சந்திராஜய பிரகயா மம காரிய சித்தி குரு குரு மம சத்ரூன் பஸ்மி குரு குரு ஸ்வாஹா ஓம் ராம் ரீம் ரோம் ரைம் ரோம் ராம் ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமதே மம சர்வ சத்ரூன் பஸ்மி குரு குரு ஹர ஹர ஓம் பத் ஸ்வாஹா ஏகாதச சதாதிக சத்ரூன் வைதி இதி ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமன் மாலா மந்திரா சம்பூரணம்
1: மகாகால ஜகத் பரி